0: parties, however, would meet the Chief Minister at Secretariat and bring to his attention many pressing issues of the workers and sections of the society. My colleague Vijay is live with us on the story. Vijay, do tell us why this balancing act by the left?
1: Left parties has a due process. If they want to confirm any sort of alliance with other parties, they have to get their permission by holding consultative meeting with general council members. So with All India communist leaders also. So just to avoid that impression they are having alliance with TVK, they are avoiding to participate in this meeting. But however, as a courtesy meet, they are also to meet both the CPI and CPM leaders, to meet state secretaries, to meet Chief Minister C. Joseph Vijay tomorrow around 11 a.m. at the Secretariat. So, and the other hand, sources also clarify they don't have any difference of opinion with the TVK government. Their support for TVK government will continue despite anything. So in this, it is very clear they are not participating in this meeting, but however, they are maintaining the friendly relationship with the TVK party. So as far as tomorrow is concerned, TVK meeting is going to be very crucial meeting, as TVK is trying to strengthen their base in Tamil Nadu ahead of local body elections and bipole election, especially after DNK, former DNK allies have shifted towards TVK. Tomorrow's crucial meeting to happen at outskirts of Chennai.
0: Absolutely, the humble political pie of Tamil Nadu will be seen and proven in the upcoming local body elections. Thank you so much, Vijay, for those details. Now let's tell you more about what to be expected. Amid intensified political realignment in Tamil Nadu, the ruling TVK has invited several parties for a meeting. This is including VCK, MDMK, Indian Union Muslim League. According to party sources, the meeting has been convened to thank alliance partners for extending support to TVK and to discuss the roadmap for closer coordination in the run-up to the next phase of political activity in Tamil Nadu. TVK has also extended an invitation to MDMK Chief Vaiko, who is expected to attend this meeting. Meanwhile, VCK is likely to announce exit from DMK Alliance and will attend TVK Allies meet. VCK Chief has reacted to the recent resignations of AIADMK MLA, saying that such sudden resignations are not good for democracy. And VCK has also made sure that he stands and they stand with the party of Vijay. Take a look at the reactions coming in.
2: அது அங்க போய் பேசின பிறகு தான் தெரியும். முன்கூட்டியே இப்படி நானா சொல்ல முடியாது இல்ல. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? இல்ல, அவங்க இப்ப வந்து ஒரு தேநீர் விருந்துங்கிற அடிப்படையில் தான் அழைச்சிருக்கிறாங்க. கட்சி தலைவர்களை மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்ப எங்க கட்சியில ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் என்கிற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் நானும் அதில் பங்கேற்கிறேன். ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் பங்கேற்பார். அதேபோல் வன்னி அரசு, ஜோதிமணி ஆகிய நால்வரும் பங்கேற்போம். கூடுதலாக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களும் அதில் பங்கேற்க உள்ளார்.
3: வி ஆர் நாட் அ ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, வி ஆர் தி மெயின் அப்போசிஷன் பார்ட்டி, அண்ட் வாட் எவர் தே டூ ஹேஸ் டு பி ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட், பிகாஸ் திஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் டூயிங் எனி திங் விச் தே ஹேட் ப்ராமிஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன்ஸ். So we will have to fight it out.
0: An 11-year-old boy, Vihan Srivastava, has died and four other children were injured in Mumbai's Chembur after a large tree collapsed onto their school bus. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has ordered a probe into the Chembur incident, ensuring that aid will be given to injured children. Chief Minister of Maharashtra also spoke to Municipal Commissioner Ashwini Bhide and Mayor Ritu Tavare to review the Chembur incident. The CM directed authorities to provide all necessary assistance and ordered a thorough probe with strict action against those responsible. Listen in to what the mayor had to say when my colleague Anuj talked about this incident.
4: बहुत दर्दनाक हादसा हुआ है, एक बच्चे की जान चली गई है. अनफॉर्चुनेटली आप अंदर गई थी, काफ़ी समय आपने अंदर बिताया, क्या देखा आपने?
5: बहुत ही दर्दनाक, बहुत ही पेनफुल है ये सब. मुझे खुद को यहाँ पे एज अ मेयर ने माँ के तौर पे मैं बच्चे को देखा, मुझे बहुत बुरा लगा. माँ पिताजी स्पीचलेस थे, मैं क्या बात करूँ उनसे. लेकिन मैंने स्पॉट पे मैं गई थी, वहाँ पे ये जो यूनिवर्सल